முகவரிகள் தவறியதால் அழுகிடும் அது மழையும் முகிலினங்கள் அழகிறது முகவரிகள் தொலை